பூம்பி மஞ்சளேறி வா, கொஞ்சம் திங்களாய் வா. பூம்பி மஞ்சளேறி வா, கொஞ்சம் திங்களாய்.